மேலும் சனி மனதே சொல்லிய வாஜ்தவிச்சித்த மதுவம் ஷூல் மனதே துண்டினால் இசுமேல் மத்தோதே தகாக்கிவி ஃபில்ம் சங்கீத் பிலே இக காஸ் பெஹச்சான் பன் கியா சி தில் கியா கியா கசூர் ஜிஸ் ஃபில்ம் தே அஜ சங்கீத் சுன் ரஹே ஹேன் துஹானு சுனவா ரஹே ஹேன் கீத் இஸ் சங்கீத் தா